0: மாமி பால் பாலிக்கலை பழமி சொல்லு மாயா கனு தன்னு பாத் Hello, Sinda Unta. Good you seven. It's a path. Duplo, egg, megal. What is Sinda? Tapa alpani, Sinda.
1: अब प्रस्तुत छ कार्यक्रम जीवित वचन।